0: நமஸ்கார்
1: ஸ்ரோதரந்திரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
2: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
3: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபீ கா.

0: 819 kHz, ये है रेडियो मॉरिशस। रेडियो मॉरिशस
1: மொரிஷஸ் வாழ்படுது சரியாக காலை 11 மணி ஆகிறது.

வானொலி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உலகம் கடைந்த வணக்கம். இது மொரிஷியஸ் வானொலி 819 கிலோ சமத்தலைகளில் ஞாயிற்றுந்தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை உங்கள் தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடல், கொடியூர் தத்தன் சிறந்த தமிழ் பாடல்கள் ஆகியவையெல்லாம் இடம்பெற உள்ளன. சரி, முதலில் இதோ பக்தி பாடல்.

0: Kollywood Top 10. Kollywood Top 10 with Sundaram.
1: Kollywood Top 10 சிறந்த தமிழ் பாடல்கள். உங்கள் விருப்பமான பாடல்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். SMS மூலமாக 5718-5677 5718-5677. Kollywood Top 10 சிறந்த தமிழ் பாடல்கள்
2: Number 10.

0: இயக்குனர் அனில்குமார் அவர்களுக்கத்தில் மேலும் இந்த திரைப்படத்தின் இசையமைத்தவர் சந்தோஷ் நாராயணன். படத்தின் பெயர் சாயாவனம்.
1: Number 9.

0: Number nine.
1: இயக்குனர் மருத்தி அவர்கத்தில் இந்த திரைப்படத்தில் நடிகர் பிரபாஸ் நடித்துள்ளார். படத்தின் பெயர் த ராஜசாப்.

0: Number eight.
1: நடிகர் விஜய் சேதுபதி நடித்து வரும் அடுத்த திரைப்படத்தின் பெயர் ட்ரெயின். மிஸ்கா அவரது இயக்கத்தில்

0: Number six.
1: இயக்குனர் சுதர் அவர்கத்தில் மேலும் இந்த திரைப்படத்தின் இசையமைத்தவர் ஜிவி பிரகாஷ் அவர்கள். மேலும் இந்த திரைப்படத்தில் நடிகர் சிவ கார்த்திகேயன் நடித்துள்ளார். படத்தின் பெயர் பராசக்தி.

Number five. இயக்குனர் சுரேஷ் ராஜகுமார் இயக்கத்தில், மேலும் ஜஸ்டின் பிரபாகர் அவரது இசையமைப்பில் படத்தின் பெயர் சிறை.

Number three. இல்லைய தளபதி விஜய் நடித்து வரும் அடுத்த திரைப்படத்தின் பெயர் ஜெயநாயகன். இசையமைத்தவர் அனிருத் ரவிச்சந்திரன்.

Number one. ஜிவி பிரகாஷ் அவரது சேமிப்பில் மேலும் இந்த திரைப்படத்தில் நடிகர் சிவ கார்த்திகேயன் நடித்துள்ளார் படத்தின் பெயர் பராசக்தி.

நாம் அளித்து வந்த இன்றைய கொலியுத்தத்தின் நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெற உள்ளது இது மொரிஷியஸ் வானொலி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.

0: This is Radio Marches.
1: நமஸ்காரம்
2: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
3: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபி கா.

0: இசை அறுவை புவனேஸ்வரியோடு.
1: வணக்கம் அன்பு நேயர்களே, இரவின் அமைதியும் இசையின் இனிமையும் சந்திக்கும் இந்த அழகான நேரத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நாள் முழுவதும் உழைத்த பிறகு மனதிற்கு சிறிது ஓய்வு, இதயத்துக்கு சிறிது மகிழ்ச்சியும் தேவைப்படும் நேரம் இது. இது உங்கள் இசையருவி எனும் நிகழ்ச்சி. இறை அருளின் இசையோடு முதல் பாடலை தொடங்குவோமாக.

மாலை நேரத்தின் பரபரப்பு அடங்கி இரவின் அமைதி மெதுவாக நம் இல்லங்களில் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. வேலைகள் முடிந்து குடும்பத்தினருடன் சில நிமிடங்கள் செலவிடும் இந்த நேரத்தில் நல்ல இசை ஓர் இனிய தோழனாக மாறுகிறது. அந்த இனிய துணையுடன் அடுத்த பாடலை கேட்போம்.

நாள் முழுவதும் நாம் பலருடன் பேசுகிறோம். ஆனால் இரவு நேரம் மட்டுமே நமக்கு நெருக்கமானவர்களுடன் மனம் திறந்து பேசும் நேரமாக மாறுகிறது. குடும்பத்தின் சிறப்புகளும் அன்பான உரையாடல்களும் நிறைந்த இந்த நேரத்திற்கு அழகான பாடல். இது அடுத்த திரைப்பட பாடலை கேட்போமாக.

இரவின் குளிர்ந்த தென்றல் மனதை வருடும் போது சில பாடல்கள் நம் நினைவுகளையும் வருடி செல்கின்றன. பழைய நாட்கள், இனிய தருணங்கள், மறக்க முடியாத முகங்கள், இவை அனைத்தையும் இசை மீண்டும் நமக்கு கொண்டு வருகிறது. நினைவுகளோடு பயணிக்கும் அடுத்த பாடலை கேட்போமாக.

0: சில நேரங்களில் ஒரு நல்ல பாடல் நமக்கு ஆறுதல்கள் மாறுகிறது. சில நேரங்களில் அது உற்சாகமாக மாறுகிறது. இன்று இரவு இந்த இசை உங்கள் மனதிற்கு தேவையானதை வழங்கட்டும். அடுத்த பாடல் உங்கள் இதயத்திற்காக.
1: Can you feel the love?

வாழொலி நேயர்களே, இசையருவி எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி.